ஹவுசிக்தா பிரே ரேடியோ லீலா குரா லீலாசித சக்தம் லாங்கி வசிந்தி கோபி ஃபார்ம் மப்பு சாவுகி சக்தம் தா யும் நாம் தேவேந்திர சிங் கோபி தில் அஹல் தோம்புகி சக்தம் தா சபுங்பம் உபேந்திர சிங் கோபி தில் யாய்மகி சக்தம் தா கேஜுமையும் ரோபீந்திர சிங் கோபி தில் அத்தோம்பி அம்மதி குரா கிளைனாகி சக்தம் தா ஃபிலிம் புவனேஸ்வரி தேவி குராக் கிளாப நோங்தோன்கி சக்தம் லாங்கிப தேனி லிக்மாபம் குராக் மச்சா நாச்சோம்கி சக்தம் த தௌனௌஜம் சௌபலைம தேவி குராக் பாப நுப்பாமகி சக்தம் த சங்லாக்பம் இனௌஜா சர்மா மியூசிக் த லொனாந்தோ லைக்குராம் லீலாயிப சாந்த குராய் லீலா புதோப்ப மைபம் இஷாகாந்த புதோப்பத தெங்பாங்ப அதோப்பம் சுபாஷ் சந்திர சிங் ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிக முக்தாபிரசி நுப்பிகி தௌரங்க.

தபிரே சக்னாயிரவு சிங்கி வாரிதா ஸ்ரீமதி எலாம் இந்திரா ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசே டெல்லிதகி ரிலேதா தோபெஹர் சமர்ஜார் டாப பங்கிரகனே.